அப்போ என் பின்னால சுத்தி சுத்தி வந்தவங்க தானே என் அழக பார்த்து எத்தனை ஊர்ல இருந்து என்ன பொண்ணு கட்டு வந்தவங்க தெரியுமா?

0: எழுத்தியடிக்கணம்.
1: துருப்பு கையிலுள்ளவன் களிக்களத்திலேற்றவும் கருத்தனென்னு காட்டுவான் துருப்பு சீட்டிறக்கியால். வருந்ததோ ஜயம் வளர்ந்ததாம் மதம் பராஜயம் வருத்தி வைக்குமோ குறச்சு காத்திருக்க காணுவான்.
2: விளக்கு

0: பாரம் பெறும் பொன்முகுடம் வகிச்சு மாறாத்தலக்குத்தில் வலஞ்ச மன்னன் பதிஞ்சிரிப்பீல பறக்க முள்ளாம் பத்ராசனத்தில் பரமானுகம்பியன்.
1: சிந்தூராருண விக்கிரகாம் திருணயனாம் மாணிக்க மௌலீஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாமளி பூர்ணரத்னசஷகம் ரக்தோத்பலம் விப்ரதிம் சௌமியாம் ரக்தகடஸ்தரக்தசரணாம் ராமம்பிகாம்.
2: பூமாதல்லே களத்ரம் சபலகளிலவ அக்ரகண்யத்வமில்லே பூமை பாம்பின்மலல்லே விஷமெழும் அவனன்னூதியால் பஸ்மமல்லே பீமகிராகாதி யாதோ கணமுடைய கடல்குள்ளிலல்லே நிவாசம் சாமான்யம் போல எந்துள்ளது பரகதினக்கத்ர பூர்ணத்ர ஈஷா.
3: அந்திப்பூந்திங்கள் உந்தி திருமுடி திருகி சூடியாடும் பணத்தின் சந்தம் சிந்தும் நிலாவின் ஒளி வெளியில் வியத் கங்க பொங்கிக் கவிஞ்சும் சந்த செந்தீமிழி செங்கதிர் நிரஜொரியை சந்தகாரானகற்றி சிந்தாசந்தானமே நின் திருவடி அடியன் சங்கடம் போக்கிடணம்.
0: மாதர்மே மதுகைட பக்னி மகிஷ பிராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோஜனவதே ஹே சண்டமுண்டார்த்தினி நிசேஷீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிசும்பாபகே சும்பத்வம்சினி சம்ஹராசு துரிதம் துர்கே நமஸ்தேம்பிகே.
4: அக்ஷரஸ்லோகம் சமாபிக்கணும். அவதரிப்பது கேரளபாணினி அக்ஷரஸ்லோகசமிதி மாவேலிக்கரை.